0: ஒருங்கனே எனியன் வெளியில அரங்க வயூர் வயூர் ஒன்புருங்கனே எனியன்.
1: ஹலோ, மை நேம் இஸ் டுபாஸ் ரோபர்ட்ஸ் அண்ட் நம்பர் பேஸ் பிளேயர் ஃபார் டு பீ பேன்.
2: ஹலோ, மை நேம் இஸ் ஆரன் கிங்ஸ்லி, ஐ அம் லேட் சிங்கர் அண்ட் ஐ அம் ஃப்ரம் Papanya and we play for Chupi Band.
3: Hello, my name is Dwayne Abbott. I'm the lead singer for Chupi Band.
4: And you're listening to Diva Radio.